0: dingu takata dingu takku drugada dadangu takata dingu takate dingu takku drugada dadangu takata tikku dingu ta dingu ta takata dingu ta dingu ta tikku dingu takata dingu ta ditta kratakratakratam
1: dim dim ta jundu takadun takadun takadun takadun takadun dim takadun takadun ta dingu takadun ta takadun dim ta tatti kratakratatum tattum tatti kratakratam dikratakratatum tattum tatti kratakratam kratakratatum tattum kratakratakratam கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்